செப்டம்பர் 15, 1977 ரிலீஸ் ஆச்சு அந்த படம். கமலஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் கூட்டணியில் நடித்தது. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது மயில்ங்கிற ஸ்ரீதேவியோட கேரக்டருக்கு, ஃபீமேல் கேரக்டர். அப்சல்யூட்லி கிளாசிக், அட்டெயின் கல்ட் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. 175 day தியேட்டரிக்கல் ரன். ஜானகி அம்மாவுக்கு இந்த பாட்டு நேஷனல் அவார்ட் வின் பண்ணிச்சு. பரதராஜா சாருக்கு ஃபஸ்ட் மூவிலே பெஸ்ட் ஃபிலிம் ஃபிலிம் டிரெக்டர் அவார்ட், இசைஞானிக்கு பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் அவார்ட். So overall an absolute super duper hit movie, songs, the works.

இந்த பாட்டு வந்து வெளியே வந்த இயர் 1983 16th of September வந்த சினிமா மண் வாசனை. மிஸ்ஸஸ் ரேவதியோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அஸ் அ ஹீரோயின். இது 200 days தியேட்டரில் ஓடிச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் won தி ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் தமிழ். அண்ட் ரேவதி ஹேட் அ ஃபிலிம் ஃபேர் ஸ்பெஷல் அவார்ட் சவுத் ஃபார் ஹர் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம்.

இந்த பாடல்கள் வந்த சினிமாவை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அலைகள் ஓய்வதில்லை ரிலீஸ்ட் ஆன் த 18th of July 1981. மேஜர் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். இந்த சினிமாவுக்கு வந்து 8 தமிழ்நாடு ஃபிலிம் அவார்ட்ஸ், ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ், இன்க்ளூடிங் பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் டிரெக்டர், பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ இது வந்து மிஸ்டர் இளையராஜா ஹிந்தியில் லவர்ஸ் அப்படின்னு ரீமேக் பண்ணார் 1983. இந்த ஃபிலிம் ஃபுல்லாக ஷூட் பண்ணது முட்டம் கன்னியாகுமரி என்னோட டிஸ்ட்ரிக்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னும் ஒரு மேஜர் சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஃப்ரம் மிஸ்டர் பாரதிராஜா ரிலீஸ்ட் இன் 1978.

0: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

Kargi Pohum Rail, released on the 10th of August 1978. Adu or another commercially success. Oh, success. The film became a major commercial success, completing 365-day run in theatres. Malaysia Vasudevan won the Tamil Nadu State Film Award for Best Male Playback Singer. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் வந்த படம் நிழல்கள். அதில் இசைஞானியும் இயக்குனர் சிகரமும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் சினிமாவாகட்டும் அந்த பாடல்கள் அப்சல்யூட் சூப்பர் டூப்பர் பிரில்லியன்ஸ் சூப்பர் பிரில்லியன்ஸ்.

இந்த படம் ரிலீஸ் ஆனது 6 November 1980. இது வந்து நல்ல கிரிட்டிக்கல் அக்ளைம் எல்லாம் வின் பண்ணிச்சு, பட் கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் இல்லை. இதில் நிறைய நியூ கமர்ஸ் இந்த மூவியில். கவி பேரர் சிவாயிரமுத்துவோட வெரி ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் இந்த சினிமாவில் தான் இடம்பெற்றது. டைரக்டர் மாதவ் மணிவண்ணன் இந்த சினிமாவில் தான் ஆக்டர் டிரெக்டர் ரைட்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்புறம் தீபன் சக்கரவர்த்தி அவங்களோட பாட்டு. ஸோ நிறைய நியூ கமர்ஸ் இந்த படத்தில். 1981 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸில் நிழல்கள் வந்து 2 அவார்ட் வின் பண்ணிச்சு. பெஸ்ட் மியூசிக் டிரெக்டர் ஃபார் இளையராஜா சார் அண்ட் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் ஃபார் நம் எவர் லவ்விங் எஸ்பிபி. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 1981 நிழல்கள் வந்து ஒன் ஆஃப் த 21 ஃபிலிம்ஸ் டு பி ஸ்க்ரீன்ட் அட் த இந்தியன் பனரோமா செக்ஷன். It was one of the 2 Tamil films to be screened at the festival. So, you're listening to Sing with Santhi on Hot FM 106.7. இன்றைக்கி நம்ம கேட்ட எல்லா பாட்டும் இசைஞானி இளையராஜா அண்ட் இயக்குன சிங்கரும் மிஸ்டர் பாரதிராஜாவோட காம்பினேஷனில் வந்து மூவிஸ்லேருந்து கேட்ட சம் அப்சல்யூட் ஜெம்ஸ். வீல் கண்டினியூ டு லிசன் டு தி சாங்ஸ் நெக்ஸ்ட் வீக். அண்டில் தென், குட் நைட், டேக் கேர்.